0: நானக சத்தியதி ஆயன் சச்ச யோ மர்த்தம சோ கச்சனி கச்சமல்லா பேலா
1: வட்டி உடியாய் ஜாவடா நாவ் உடியாய் ஜா சச்ச நியாவ் வட்டி உடியாய் ஜானே சல் தாவ் உடி உடியாய் ஜானே அலாவ் வட்டி உடியாய் பூஜ சம்பாவ் உடி உடியாய் ஜா புத்த ஜாத்

நீ செய்வா. கீர்த்தன் நீ பிரவான் பண்ணி ஹொய்ய புலோ சுக்காதி கிமா பண்ணி ஓ அகலை கீர்த்தன் சரவண் கிரிய சத்காரி பைசா பை சுர்ஜித் சிங் ஜி ரசிலா உன்னா பாசோ அகலை கீர்த்தன் சரவண் கிரிய தாஸ் லோபதி பிரவான் கரோ ஜி வாஹிகுரு ஜி கா கால்சா வாஹிகுரு ஜி கி ஃபத்தே.